மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

ஹர சிவ சங்கர சசாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ. ஹர சிவ சங்கர